0: லங்காவை விழாவின் சவசு துணாயி விசாய் லைவ் FM.LK
1: தீவுல பிட்டியட்ட கமுரு பிட்டியட்ட நாவல பிட்டியட்ட கல் பிட்டியட்ட www.livefm.lk
2: Live FM.

0: லங்காவை விழாவின் சவசு துணாய் ஹத்தலிஹை
1: லைவ் எஃப்எம் டாட் எல்கே
2: நோமாவத்தின கீரித்மய லைவ் எஃப்எம்
3: livefm.lk

0: விலாவரே 10:00 லங்காவே விலாவேங்
1: Live FM
2: www.livefm.lk ஹித பீனவன ராசா
3: livefm.lk